அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய், அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய். தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிதுமோ, தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிதுமோ.

பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.